ஸ்ரீ கணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம் குருப்யோ நமஹ.